சுமலை ஓ மகிழமு சொன்னா துமல்லே நான் வைனலாம் சுமலை ஓ ஜெயசமகவுலோ துமல்லேக்